திடீர்னு போயிட்டு திடீர்னு போயிட்டு எங்கள் அண்ணனே அப்பா சொல்லுவா குறிச்சியும் எனக்கு பா சொல்லியிருக்கும் அப்பா பெரிய பலோக்கும் கண்டிலே இப்போ மக்கள் டாவா சக்கு அவங்க பக்கிட்டாவும் செஞ்சோவா மணி காம்பத்துக்கு வாக்கோ நல்ல நான் கூட அக்கோங்க அண்ணா பியா அண்ணா கூட செஞ்சோன் தாமாக்கி சில நீ பாப்பா மாமா கருட பக்கம் போவாங்க கூட நீ தோ அண்ணா எனக்கு ஆத்துக்களுக்கு நாங்கள் கருடை ப்ராப்ளமா மங்தாஸ் பண்ணி நீ தோ ஆஜா சப்தங்க பசி முலாயஸ் குதிரி முலாயஸ் குதிரி பனிங்காமத்கோ இருட்டிலங்க மத்து இல்லை மாமா பாப்பா சிகுர் அடு டிக்கி கூட வாத்து நில எனக்கு பபிலி இல்லை சுகுதிரி சோவா தோட்ட ஒத்துக்குள்ள நான் நினை மதிஸ் நாங்க நினைக்கை மிச்சு சொச்சு ஒச்சன்னே Dito sa ko mo silong sa ilaha. Dito sa ko mo puyo, bangyo ko. Mula ka na ko, danon ako akong anak. I never had to say a word. It was all right there. Nahala, diri lang sa ka. Pastilan. Ngano nagtuman ka man in taon? Ngano nagpagugbangug maman ka niya itong lalaki ha nga? Puro sa day problema ang gihatag sa imo ha? Huwag ko magtuon ng nini. May nga ni dingding ato na ako. Grabe kalisod na, oy. Sige, paningkamot. Dinilang sa kasbalay, kinakay anak.